ஜகனாக நந்தமன்னாய் நெல் விசம் பண்ண காலோ ஏ ஒய்கால் மெய்சம்புளோ.

போட்டால் யாழ் ஒரு விடையில தூஜாமம் வருஷமுள்ள கோதல் எல்லோரும் கொய்யோட்டூஜோய் பெகர் பபு நோக்கம் சட்டி சதந்தி போவாக்தான் என்ற